ஜாசுக்கும் முனிவர் ரட்டை சுர நறுக்கரே விழா சோசுக்கு சஹஜே பாயே சத்குரு சங்கத்தியா ஏக ஜீவ ஹை ஏக நாம ஹை ஏக ஹை சாஹிப் பியாரா.